0: மற்றும் இருக்கிறீர்கள்.
1: We can take that call in Caputo Court.
2: I will notify Santa Clara.